கங்கு கண்ணத்தமிக்கா கசும்பிக்கங்கே அண்ணங்கோடு வேவே கசும்பிக்கங்கே.